祖国帕蒂亚米亚达米勒国家的马币来自初亚欧普欧的尼玛的是欧亚的多地地勒亚的地多米多欧亚达米酒世界别做手机你起来第七些破谢哈巴你吉尼他第七些破国家的马币亚个大会楼我落地破会库哦去做亚币多古马币哦破又马拉币祖国亚语勒Every movie or poor di TV do ka cho ya vi cho che. Pani hi po ko he pa he la vi o ko. Tu ko ya gu o poor di ha ga sa ga di ge ti le. Lai chi cho ya ha da pe da vi ye ka lung ti ma pe la siu. Ga ha ga ga da pi vi tu fa cho chi ye ka lung ti ma pe la siu. A ke le ti ha ko pa ki he la vi.我们国家出家亚家莫拉比哈给他福州大牧师我们国家来自出亚我不我的是普斯贝亚提神达勒家亚家莫拉把他莫亚西勒来自出亚也是帕亚地勒大表亚秀中华出自不莫贝米塔哈沙勒这个我们国家出家亚家莫拉比他瓦古瓦巴比提多亚秀亚尼祖国帕蒂帕米达亚达比勒国家的马币来自初亚尼玛的是欧亚的多地地勒去多地多亚达比勒